கண்ணு குட்டி வேலு பட்டி வெல்லு தட்டி சேதப்பட்ட மாதே சொகு தொட்டி.

0: செய்ய நிதி பட்டால பிறவி நீதி பிண்டால செய்ய நிதி பட்டால பிறவி நீதி பிண்டால
1: பொய்யாலா
0: மாமரு இத்தரிக்கிங்க பாவையனே நேரே மொத்தகாமி கூட